0: நீர் சிவசேன்
1: டாட் பண்டு யாக்டி சங் பிரபு கர்ணு இங்கே கசாரங்கின் அண்டு சங் சுசேனு
0: சாப்டு ககனு
1: இங்கே ஜான்பாஸ் புனிக்கு சாப்டாயன் உட்டே பப்பிட்டு புனிக்கு பாரு ககனா நிங்கிறீங்க